0: பைய பைய பரிய பைய பரிய பாய
1: ஓடி நவதரன் நிரங்கார் ஹை நாய லை நரக ந ஜாயே ஜியோ பிண்ட சப திஸ்தா தேகா ஜே ஆஹ கவாயே ஜே லோடே சங்கா அப்னா கர் புனோ நீச்ச சதாயே ஜே ஜர்மானா பர் ஹரே ஜர் வேஸ் கரேந்தி ஆயே கோ ரஹே ந பரிய பைய கோ ரஹே ந பரிய பாயே